அரங்கம் இன்று பூத்தே பூ போல என்று பூக்கும் இந்த காலை பொழுதை எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சோகம் இருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்று உள்ள சோகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வெறுத்தாலும் நாம் யாரையும் மறுக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏ வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். 94.5 மெகாஹெர்ட்ஸ், 94.96, 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் வழக்கமாக 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோல பயணவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையன் இனிய நல்வாழ்த்துக்கள்.

இன்றைய காலை சிந்தனை வாழ்க்கை எவ்வளவு பெரிதென்று நினைக்கிறோமோ அவ்வளவு சிறியது. எவ்வளவு சிறிதென்று நினைக்கிறோமோ அவ்வளவு பெரியது. ஏனெனில் வாழ்க்கை நம் எதிர்பார்ப்புக்குள் அடங்காது, அது என்றுமே எதிர்த்திற்குள் மட்டுமே அடங்கும்.

0: என்னதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
1: 1992 ஏப்ரல் மாதத்தில் பதினான்காம் தேதி வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் கர்ணா. இயக்குனர் செல்வா வர்க்கத்தில், திரைப்படத்தில் நடிகர் அர்ஜுன் சர்ஜா மேலும் நடிகை ரஞ்சிதா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் சிமித்தவர் வித்யாசாகர். அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகின்றவர்கள்.

0: பிற நல்ல நிலையில் இருப்பதை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. பொறாமை மன அமைதியை கெடுக்கும். பிறரின் வெற்றியை பாராட்டி நாமும் உடைத்து முன்னேற வேண்டும். ட்ரூ வெர்ச்சு இஸ் டு கீப் அவே ஃப்ரம் ஃபோர் ஹெவல்ஸ் ஜெலசி எக்ஸசிவ் டிசையர் அங்க அண்ட் ஹர்ட்ஃபுல் ஸ்பீச்.
1: Evergreen songs with R.J. Sundaram on Tenisiyarangam.

அனைவருக்கும் எமது ஆளும் ஸ்ரீவாந்த ஒளியில் இந்த அதிகாலையில் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வருக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். வீக்கெண்ட் இன்னைக்கு நடுக்கிழமை, ஜூலை மாதம் 5ஆம் தேதி, இந்த ஜூலை மாதத்தின் முதல் நடுக்கிழமை என்று கிளம்ப, மேலும் குளிர்காலம் சூரியன் ஒளி உடைக்கின்றது. மேலும் எங்கு போனாலும் இன்னைக்கு பெட்ரூம் அடிக்க போங்க.

அவன் இன்றைக்கு ஓய்வும் உற்சாகமும் நேர்ந்ததால் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரம் சில விடங்கள் நண்பர்களே சந்தியுங்கள் என் இயற்கை ரசியுங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல செயலை இன்று செய்து பாருங்கள். புன்னகை என்பது இலவசமான பரிசு அல்லவா, அதை மனம் திறந்து பகிர்ந்தால் உலகமே அழகாக தெரியும்.

ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கமானால் ஞாயிற்றுக்கிழமை காலை என்பது இன்னும் சிரிப்பு. வேலை படுவிலிருந்து ஓய்வெடுத்து குடும்பத்துடன் சிரித்து மகிழவும், நண்பர்களுடன் நேரம் செலவிடவும், மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்யவும் கிடைக்கும் அருமையான நாள் இது. எனக்கு தெரியும், சில பேர் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக வேண்டும் அல்லவா? இணைவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: இன்று காலை ஒரு புன்னகையுடன் தொடங்கட்டும். உங்கள் வீட்டில் உள்ள அனைவரிடம் அன்பாக பேசுங்கள். ஒரு கப் தேநீர் அல்லது காஃபியுடன் இனிய இசைய ரசங்கள். சிறிது நேரம் இயற்கையை பாருங்கள். வாழ்க்கையின் சிறிய சந்தோஷங்களையும் கொண்டாட மறக்காதீர்கள். மகிழ்ச்சி என்பது எங்கோ கெடுப்படு அல்ல. நாம் இருக்கும் இடத்திலேயே அதை உருவாக்கி கொள்ளும் மனநிலையே உண்மையான மகிழ்ச்சி.
1: Free, Bonnery.

வழக்கமாக இந்த அதிகாலையில் நிகழ்ச்சி உடனே எழுந்த உடனே மறக்காதீர்கள் உங்கள் வாழ நிச்சு பண்ணுங்கள் 94.6 98.2 MHz. வழக்கமாக உங்கள் கூட நாம் 8 மணி வரை இப்போம் சோடி 7:42 இந்த மார்னிங் இந்த அதிகாலையில். மேலும் இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல், ஒருவருக்கு உதவுங்கள், ஓர் ஊக்கமான வார்த்தையை பகிருங்கள், அல்லது நீண்ட நாட்களாக பேசாத ஒருவரிடம் நல்ல நலம் விசாரியுங்கள், அன்பு பகிர்ந்தால் அது பல மடங்கு திரும்பி வரும்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு நடுக்கணவை ஜூலை மாதம் 5ஆம் தேதி அடுத்த பாடலினை நாம் தில்ஃபியம் பூக்கா உரை சேர்ந்த திரு சந்திரகாசன் திருமதி ஜெயமாணி மருந்து அவர்களுடைய திருமண தினத்தை நாம் அன்புடன் முடங்கிட்டு மேலும் செல்மானா பிரிசிலா சஞ்சீவ் குபாஷினி அல்வின் ராஜஸ்ரீ கோடீஸ்வரன் நிதிலான் தருஷ் ஹரி ஆகியோரின் சார்பின் வாட்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டி நாம் ஃபிளிக் ஆஃப் ஃபிளாக் உரை சேர்ந்த கிளென்சி முத்து கருப்பன் தனது பிறந்தவற்றை நம் அன்புடன் வழங்கிக்கணும். அம்மா தனகிரி லக்ஷ்மி அப்பா சந்திரேஷ் தெரி ஆகியோரின் சார்பின் வாட்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டி நாம் ரூபா சாமு பிள்ளை வினோதா ஃபி பத்மினி ஷேலா இஷ்கா லியனா குப்பென் அஞ்சலி அப்பல்சாமி மேலும் நிம்லா செல்வி முத்துசாமி நிலம் சீனிவாசன் கோவிந்தன் ஆகியோருடன் நாம் வழங்குகின்றோம். இதே பாட்டை நாம் கியூபி பசுக்கும் லிய ஆறுமுகம் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வழங்குகின்றோம். அப்பா மனோஜ் அம்மா கிளி அக்கா ஊர்வசி அண்ணன் குவான் நெல்சன் சர்வின் அப்பா கீதா தத்தா சதா ராஜன் நிஷி ஷாலினி ஆறுமுகம் கருப்பன் அம்மா வீணுதா ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் சுகினம் ஊரைச் சேர்ந்த திருமதி புஷ்பா சிறங்கன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக்கிறார். அவருடைய துணைவன் வடிவேல் மேலும் அன்பா விமா அஸ்வின் கேஷினி செல்வன் ருமிலா செந்தில் கேஷினி வாணிசன் பிருந்தா சிறங்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு சென்ட்ரல் பிளாக் ஊரைச் சேர்ந்த திரு அன்பா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக்கிறார். அவருடைய மனைவி சரோஜா ஈசன் தோசா தேவா உலாஷா பெருமாள் சிவன் மெவின் ருவன் கணேசன் அக்கா வெள்ளி நாளினி லீனா வெதி ராகினி பாமேலா குபாலன் வெண்ணிலா புவனேஸ்வரி பெஞ்சையா குணந்தன் தைலாம் கரம்பன் வீணா வேலாயுடன் குழுத்தார் ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகிறார்கள்.